0: இடங்களாவது ராத்திரி 9
1: FM
2: சைபர் அவகாஷே லாங்கியாத கஸ்ம லைவ் FM

0: லங்காவே விளாவிங்
1: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk
2: livefm.lk